0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: Ragam DTH 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது ரஞ்சனி குருபிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு ஆரம்பம் சுத்த சீமந்தினி ராகத்தில் அமைந்த ஜானகி ரமணா தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.
2: This is Ragam 24/7 DTH anytime.

0: ரஞ்சனி குருபிரசாத் அவர்கள் பாடியவற்றில் அடுத்து ராமனுக்கு மன்னன் முடி, அருணாச்சல கவிராயர் பாடல், ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம்.
1: A Tamil song by Arunachala Kavi, Ramanukku Mannan Mudi, Rag Hindolam Aditaal.

0: ராகம் டிடிஎச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரஞ்சனி குரு பிரசாத் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஹரிகாம்போதி ராகத்தில் அமைந்த தினமணி வம்ச தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: On Ragam 24/7 DTH, you are now listening to a vocal recital by Ranjani Guru Prasad. She is accompanied on the violin by M.A. Krishnaswamy and on the Mridangam by Papanasam.

0: நிறைவாக ராம ராம புரந்தர தாசர் தேவரநாமா திலங் ராகம் ரூபகதாளம்.
1: நவ தேவரநாமா பை புரந்தரதாசா ராம ராமா ராக் திலங் ரூபக்தாள்.

0: இதுவரை ரஞ்சனி குருபிரசாத் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஎச் இல் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை நேயர்களே உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a vocal recital by Ranjani Guruprasad. She was accompanied on the violin by M.A. Krishnaswamy and on the Mridangam by Papanasam R. Kumar. That was a contribution by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

0: மீனாட்சி மே முதம் தேஹி பூர்வி கல்யாணி ராகம் ஆதிதாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.
1: நவ் லிசன் டு எ கம்போசிஷன் ஆஃப் முத்துசுவாமி தீட்சிதர். மீனாட்சி மே முதம் தேஹி என் ராக் பூர்வி கல்யாணி செட் டு ஆதிதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச், 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது வேதாரண்யம் ஜி வேதமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் கருணை செய்வாய் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம்.
2: On Ragam 24/7 DTH, you can now listen to a Nagaswaram recital by Vedaranyam G. Vedamurthy and Patti. He begins with Karunai Seivai in Rag Hamsadhvani, set to Aditaal, a composition by Papanasam Sivan.

0: அடுத்து எந்த வேடு சரஸ்வதி மனோகரி ராகம் ஆதி தாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: You can now listen to Entha Vedu in Rag Saraswati Manohari set to Adi Taal, a composition by Thyagaraja.

0: மாமவ சதாவரதே நாட்ட குறிஞ்சிராகம் ரூபக தாளத்தில் சுவாதி திருநாள் கிருதி.
1: மாமவ சதாவரதே இன் ராக் நாட்ட குறிஞ்சி செட் ரூபகம் தாள், a composition by Swati Thirunal.

0: ராகம் டிடிஹெச்சில் வேதாரண்யம் ஜி வேதமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாதோபாசன பேகட ராகம் ஆதி தாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Nagaswaram recital by Vedaranyam G. Vedamurthy and Patti. You can now listen to Nado Pasana in Rag Begada set to Adital, a composition by Thyagaraja.

0: அடுத்து ஒரு ஜூ புஜூ கன்னட கௌளராகம் ஆதி தாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: You can now listen to ஒரு ஜூ புஜூ in ராக் கன்னட கௌளர் செட் டு ஆதி தாள், a composition by தியாகராஜா.

0: நிறைவாக சின்னஞ்சிறுகிளியே எனத் தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் ராக மாளிகை ஆதிதாளம்.
1: வேதாரண்யம் ஜி வேதமூர்த்தி அண்ட் பாட்டி கன்க்ளூட் தியர் நாகஸ்வரம் ரிசைட்டல் வித் சின்னஞ்சிறுகிளியே இன் ராக மாளிகை செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்.

0: ராகம் டிடிஹெச்சில் இதுவரை வேதாரண்யம் ஜி வேதமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a Nagaswaram recital by Vedaranyam G. Vedamurthy and Patti. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஐ விஜய் வெங்கடேஸ்வர் அவர்களின் விசித்திர வீண இசை கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ விசித்திர வீணா ரிசைட்டல் பை ஸ்ரீ ஐ விஜய் வெங்கடேஸ்வர். ஹி இஸ் அகாம்பனிட் பை Shri M. A. Sundareswaran on the violin and Shri T. Shyam Sundar on the mridangam. Nigashil mudalil Gajanana Yutam Muthuswami Dikshidar Kriti Vega Vahini Ragam Aditalam. The concert begins with Gajanana Yutam, Muthuswami Dikshidar's composition in Rag Vega Vahini, set to Adital.

இனி நாகரத்ன மாளிகசே தியாகராஜர் கீர்த்தனை ரீதி கௌளி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ராகரத்ன மாளிகசே கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் ரீதி கௌளி செட் டு தாள் ரூபக்.

ஐ விஜய் வெங்கடேஸ்வர் அவர்களின் விசித்திர வீணை இசை. பக்கவாத்தியங்கள் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிசனிங் டு அ விசித்திர வீணா ரிசைட்டல் பை ஸ்ரீ ஐ விஜய் வெங்கடேஸ்வர். ஹீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ எம் ஏ சுந்தரேஸ்வரன் ஆன் த வயலின் அண்ட் ஸ்ரீ டி ஷியாம் சுந்தர் ஆன் த மிருதங்கம். இனி அபராதமு, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம், லதாங்கி ராகம், ஆதி தாளம். லிசன் நவ் டு அபராதமு, கம்போஸ்ட் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர், இன் ராக் லதாங்கி, செட் டு ஆதி தாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஐ விஜய் வெங்கடேஸ்வர் அவர்களின் விசித்திர வீணை இசை. பக்கவாத்தியங்கள் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ விசித்திர வீணா ரிசைட்டல் பை ஸ்ரீ ஐ விஜய வெங்கடேஸ்வர். ஹி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ எம் ஏ சுந்தரேஸ்வரன் ஆன் த வயலின் and Shri T. Shyam Sundar on the Mridangam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.